0: மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். லேவரின் என்னோடு கூட இருக்கிறேன். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும்.
1: மின்னலையில் தொடர்ந்து கிருவை எஃப்எம் உடன் இணைந்திருங்கள்.

டிஎஸ் ஹிட்ஸ் பாகம் இரண்டிலிருந்து பாடல் ஒலித்தது உங்களுக்காக உங்கள் கிருபினே வானொலியின் ஊடாக. தேவனுடைய அன்பை நாங்கள் கணக்கிடவே முடியாது. அவர் அளவுக்கு அதிகமாக எங்களை நேசிக்கிற தேவனாக இருக்கின்றார். அவர் எங்களை முதன் முதலில் நேசிக்கின்ற தேவனாக இருக்கின்றார். அன்பில்லாதவன் தேவனை காணவில்லை, தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் பார்க்கின்றோம். நம்மிடத்தில் தேவனுடைய அன்பு ஊட்டப்பட்டிருக்கின்றதா என்று நம்முடைய வாழ்க்கையை குறித்து நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, நாங்கள் சுயநலத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? தேவனுடைய அன்பு உண்மையாகவே எங்களுடைய இருதயத்தில் இருக்கின்றதா? அவர் வாசம் செய்கின்றாரா என்று நம்முடைய இருதயத்தை குறித்து நம்முடைய வாழ்க்கையை குறித்து நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அன்பில்லா

பாடல் அளித்தது உங்களுக்காக உங்கள் கிருபினை வானொலியினூடாக. பொய்க்கு பிதா பிசாசாக இருக்கின்றான். அவனுடைய வழிகள் எல்லாமே அசுத்தம் நிறைந்ததும் தேவனுக்கு பிரியமில்லாததுமாக இருக்கின்றது. அந்த வழிகளில் நாங்கள் நடக்கக்கூடாது. பிரியமானவர்களே, எந்த நிலையில் நாங்கள் வாழ்கின்றோம்? எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஆமென்றால் ஆமென்றும், இல்லை என்றால் இல்லை என்றும் சொல்ல வேண்டும். நாங்கள் அதற்காக பொய் சொல்லக்கூடாது. பொய் சொல்லுகிறவர்கள் பிசாசுக்கு பிள்ளைகளாக இருக்கின்றார்கள். அப்படியால் இந்த சிறு சிறு காரியங்களை நாங்கள் தவறி விடாதபடிக்கு எல்லாவற்றிலும் நாங்கள் உண்மையாக இருக்க வேண்டும். தேவனுக்கு எல்லாவற்றிலும் நாங்கள் எங்களுடைய வழிகளை காத்துக்கொள்ள வேண்டிய தேவ பிள்ளைகளாக இருக்கின்றோம். ஆகவே பிரியமானவர்களே, சாத்தானுக்குரிய காரியங்கள் எங்களுடைய இருதயத்தில் இருக்கவே இருக்க வேண்டாம். அப்படி நாங்கள் வாழ்ந்து தேவனை நாங்கள் பிரியப்படுத்த வேண்டும். இணைந்திருங்கள், உங்களுக்கு பிணையவாங்களின் உங்களுக்காகவே அடுத்த பாடல் ஷாலோம் ஸ்ரீலங்கா இசைத்திட்டத்திலிருந்து ஒலிக்கின்றது.